சாந்தகுருசே அடையாளமென் அபசதுரங்கள் அபகலவாதேவா அபகேதவே சுவாமினி பிதாகப் புத்திராகப் ஸ்மிருதி.

சித்தித்தாத்தும் வகே மமாத்தும் என்னங்கேசு புஞ்சித்தித்தாத்தும்.